0: சுனி சுத்த கன்னியாசி ராகமே முத்துஸ்வாமி தீட்சிதார் கி ரச்சனா ஸ்ரீ பார்த்த சாரதி ஜோ கி ரூபக் தால் மே நிபத் ஹை.
1: We will now listen to Sri Partha Sarathi. It is in Suddha Dhaniyasi Ragam, Rupak Talam, and is a composition of Muthuswami Dikshitar.